ஜகநாக நெண்டமந்தாய் நெல் விசம்பந்தன காலோ ஏ ஒய்கால் மெய்சம்புலோ.

ஒரு பொறுப்பினை சேர்த்து அந்த நேரம் கூட கொள்ளுங்கள். முதல் பூச்சி யாரு முதல் பாப்பா அப்போ முதல் பாப்பா தான் முதல் பூச்சி ஊன அப்படி நேரம் அப்படின்னு முதல் பூச்சி மழை ஜாபராக இப்படி திங்கள் கவனிச்சு முதல் பாப்பா தான் திங்கள் கவனங்கள் இது ஒரு ஏழை தண்ணி திங்கள் திங்கள் முதல் பூச்சி ஜாபாக பொன்னிருக்க அப்புறமா திங்கள் கௌரவ கால்மையை பொறுத்து மேடம் தெரிஞ்சிருந்தாரு.